பிரானபஹம் பிராமகியானி சதா சமுதார் சிங் பிராமகியானி கீதரேஹட் அமிரத் பர் சிங் பிராமகியானி பந்தன் தே முக்தா பிராமகியானி கே நிர்மல் ஜுக்தா பிராமகியானி கா போஜன கியான் நானக் பிரம்மகியானி கா பிரம்ம தியான் பிராமகியானி ஏக உபரவாஸ் பிராமகியானி கா நஹி விநாஸ் பிராமகியானி கே கிரீபி சுமாஹ பிராமகியானி பார்வகார் உமாஹ பிரம்மஜானி கே நாஹி தந்தா பிரம்மஜானி லே தாவத் பந்தா பிரம்மஜானி கே ஹோய சுபலா பிரம்மஜானி.